மாதரம் வந்தே வந்தே மாதரம் ஹம்லாவரோ கோ ஹார் மான்கர் வாபஸ் ஜானா படா பட் குச்ச லோக் யஹி கே ரஹ கயே உன்னே ஹமாரி தர்த்தி மானே கோத் லே லியா ஔர் இத்திஹாஸ் சாக்ஷி ஹை